பாஹி மகேஷ பாப விநாச. ஹாடிதாரி எம் ராகவேந்திர, ரஜினி கனமட்ட சிவயோகி. எம் ராகவேந்திர பிரசன்டிங் அ கம்போசிஷன் ஆஃப் கனமட்ட சிவயோகி. பாஹி மகேஷ பாப விநாச.

இனிக பட்டம் சுப்பிரமணிய ஐயர் விரஜித்த மரிவீரே தி கெவ்வரையராம ஷண்முக பிரியராக ஆதிதாளதல்லிதே ಮರಿವೀರೆ ದಿ ಕೆವ್ವರಯ್ಯರಾಮ ರಿಟನ್ ಬೈ ಪಟ್ನಂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಯ್ಯರ್ ಸೆಟ್ ಟು ಷಣ್ಮುಖ ಪ್ರಿಯರಾಗ ಆದಿತಾಳ

0: This is Ragam 24/7 DH Indian Classical Music Channel.
1: Ragam DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
2: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music.
1: இப்பொழுது
3: கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சொகசா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஸ்ரீரஞ்சனி ராகம் ரூபகதாளம்.

0: ராகம் டிடிஎச்சில்
1: கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாக கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.
0: 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
2: That was a contribution by All in Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: யூ லிசன் டு தியாகராஜ சுவாமி கீர்த்தனா கிரகபலமேமி என்றா ரேகுப்தி செட்டு ஆதிதாள்.
1: மீரிந்த வரைக்கும் ரேகுப்தி ராகம் ஆதிதாளம் கிரகபலமேமி தியாகராஜ சுவாமி வாரி கீர்த்தன விண்ணாரு.
0: நவ் லிசன் டு அனதர் தியாகராஜ சுவாமி கீர்த்தனா வரதராஜா என்றா ஸ்வரபூஷிணி செட்டு ரூபக்தாள்.
1: காரியக்ரமலோ தர்வாத வரதராஜா ஸ்வரபூஷிணி ராகம் ரூபகதாளம் தியாகராஜ சுவாமி வாரி கீர்த்தனா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது ஜெயே ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஏரா நாப்பை என தொடங்கும் வீணை குப்பையர் இயற்றிய தோடிராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by Sherthalai R. Sivakumar, on the mridangam by Sherthalai R. Anantakrishnan, and on the kanjira by S. Venkataramanan. He begins with Yera Naapai Todi Raga Varnam, set to Aditaal, a composition by Veenai Kuppaiyar.

0: வீணை குப்பையர் இயற்றிய தோடி ராகவர்ணம் கேட்டீர்கள்.
1: You just heard a composition by Veenai Kuppaiyar, Thodi Ragavarnam.
0: அடுத்து நாத தனுமணிசம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சித்தரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents நாத தனுமணிசம், a composition by Thyagarajar in Rag Sittaranjani set to Aditaalam.

0: சித்தரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Raag Sitaranjani, that was a composition by Thyagarajar.
0: அடுத்து நன்னு விடச்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரீதி கவுள ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: He now presents Nannu Vidachi in Raag Reethi Gaulai set to Mr. Chaputal, a composition by Thyagarajar.

0: ரீதி கவுளை ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Raag Reethi Gavlai, that was a composition by Thyagarajar.
0: ராகம் டிடிஹெச்சில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழலிசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஞான மசகராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by Sherthalai R. Sivakumar, on the Mirdangam by Sherthalai R. Anantakrishnan, and on the Kanjira by S. Venkataramanan. He continues with Jnana Mosakarada in Raag Purvi Kalyani, set to Rupakam Tal, a composition by Thyagarajar.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a violin recital by Srimati Usha Rajagopalan. She is accompanied by Sri R. Ramesh on the mridangam and Pudukottai Sri N. Ramachandran on the ghatam. Nigashil mudalil Kannada raga varnam Lalgudi G. Jayaraman avargal iyatriyathu Adi Thalam. The concert begins with a Kannada raga varnam composed by Lalgudi Sri G. Jayaraman, set to Thal Adi.

இனி சபாபதிக்கு வேறு தெய்வம், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஆபோகி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு சபாபதிக்கு வேறு தெய்வம், கம்போஸ்ட் பை கோபாலகிருஷ்ண பாரதி இன் ராக் ஆபோகி செட்டு தாள் ரூபக்.

இனி மாமவ மீனாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் மிஸ்ர சாப்புதாளம் And now here's Mamava Meenakshi, composed by Muthuswami Deekshithar, in Rag Varali, set to Misra Chaputal.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையன் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a violin recital by Srimati Usha Rajagopalan. She is accompanied by Shri R. Ramesh on the Mridangam and Pudukote Shri N. Ramachandran on the Ghatam. Ini Naji Vadara, Tyagarajar Kirtani, Bilahari Ragam Adi Thalam. Listen now to Naji Vadara, composed by Saint Tyagaraja, in Rag Bilahari, set to Adi Thal.

என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம் நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a violin recital by Srimati Usha Rajagopalan. She was accompanied by Shri R. Ramesh on the mridangam and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.

கொண்டு நடமாடுவார். ராகம் பூர்வி கல்யாணி, ரூபதாளம் நீலகண்ட சிவன் கிருதி. நெக்ஸ்ட் இஸ் ஆனந்த நடமாடுவார், கம்போஸ்ட் பை நீலகண்ட சிவன் இன் ராக பூர்வி கல்யாணி செவ் ரூபகதாளம்.